0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போன தெரிஞ்சா உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இருக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவோம்.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சுட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த பாரு 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அறி மாதிரி இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா ஏத்து வரோம். எல்லாங்க நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாத் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே இருந்தது.
0: என்னடா அது, கிளம்பும் போது சங்க சத்தம். யாயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்க சவுண்ட் சப்ப கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன.
1: தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? நீ எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?
2: அம்மா வரு வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதானா அர்த்தம்? என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
1: தம்பி
0: இருக்கியா?
1: லாரி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷன் சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்புறம் பிடிச்சி அடுப்புல வச்சு போயிடு ராஸ்கர்.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி

0: என்ன இங்க கூட்டம்?
1: ஏய், ரெண்டு பேர் பேசிக்கிறத உங்களுக்கு கூட்டமா தெரியுதா? வேலையை பாரியா.
0: என்ன உங்களுக்கு பிரச்சனை?
2: எந்த பிரச்சனை
0: சின்ன பகவதிரா
1: அப்படின்ன?
0: பெரிய பகவதியோட சிசிய
1: எவன்டா? அந்த பெரிய பகவதி
0: பகவதியே தெரியாதா? ஆமா, இது எந்த ஒரு
2: தலைவெட்டியாம்பட்டி?
1: ஏன்டா தலைவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய், நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சி நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா, நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம், என்ன வேணா
0: பண்ணுவோம். அதை நீ தெரியாது
1: பிஞ்சிடுமா?
3: அண்ணே, என்ன போகும்போது நல்லா தான் இருந்தீங்க?
0: ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பைட்டா.
3: ஒரு ஒருத்தர் வந்து அண்ணன் ஓரச்சிட்டான் இருபது பேரு உட்டு திருப்ப திருப்ப திரும்பல முடிய பாடா சித்த போயிட்டு ஓடிச்சாடலாம் போயிடலாம்.

0: தங்கலட்சுமி, தங்கலட்சுமி
1: கூப்பிட்டீங்களா?
0: ஆமா ஆமா, இங்க வா. நேத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ லாவிட்டு போயிட்டான். பூரி தான் நல்லா செய்யுது. என்ன
1: சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
0: வெரி வெரி குட், இங்க வா சொல்றேன். சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்காரு. எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும். தெரியுமில்ல? தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும். அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும்?
1: தெரியாது
0: இல்ல, பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
1: அதான் எனக்கு தெரியுமே,
0: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
1: அதான் எனக்கு தெரியுமே,
0: அது நிறைய தண்ணியை ஊத்தி,
1: அதான் எனக்கு தெரியுமே,
0: நல்லா குழச்சு,
1: அதான் எனக்கு தெரியுமே,
0: வச்சு வையே நான் வந்து குதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க?
0: என்ன என்ன எதமா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
2: சார், சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்.
0: நான் பூரிய பத்தியா?
2: இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க.
0: ஓஹோ, தங்கலட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு, பையனமும் சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன்.

0: வா மனோ.
1: ஹாய் ஆண்டி.
0: காஃபி சாப்பிடு.
1: காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறனாம்ல.
0: பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா.
1: ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன்.
0: என்ன சொல்ற?
1: ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் அவன் லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலரை பிடிச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்ச லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 பாக்காதீங்க, கடுகுடப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க.
2: வீட்டுல அம்மா அப்பா தான் இம்சன்னா நீ மாடா.
1: டேய், வீட்டுல இம்சை பண்ணும் போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிக்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா
2: சொல்லுடா. ஆசைனா?
1: ஆசைனா நமக்கு வரப்போறவை எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு, கிரண் மாதிரி நல்லா ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கும் இல்லையா? அத சொல்லு. ஏய், அப்படினா நீ யாரையாவது லவ் பண்றியா?
3: யாரு? இவனா? நமக்கு தெரியாமையா?
2: அடிச்சனா?
1: அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நாம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். எனக்கு அமைஞ்சிக்கிச்சு. உனக்கு அந்த மாதிரி தோணிருக்கா?
2: எனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன்.

0: I'm out of here.
1: என்ன பேரண்டி, அதுக்குள்ள இருட்டி போச்சு.
2: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிக்கல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்த பாரு, என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு.
1: மறு ரெண்டு திரவேலி
2: ரொம்ப அவசியம் எனக்கு. நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசு, காதல் பெசாசு, ஏதோ சௌக்கியம் பர்பா இல்லை. பாடு.
1: அம்மா, இதுதான் தமிழ் பாட்டா?
2: இதுதான் தமிழ் பாட்டு. பாடு.
1: ஓடாங்கோ.
2: ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி. அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பார்த்து பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
1: வந்து சேர்ந்ததடி தாய்ப்பால் குடிக்க தலையலி, கள்ளிப்பால நீ குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாக நீ பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி. அன்னக்கு கத்தையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி, கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதடி.
2: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு. குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா?
1: கள்ளிப்பால் வச்சு கொல்ல போறேன்.
2: கொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
3: கொடுத்துறேன்.
1: கொல்ல விட மாட்டேங்கிறேன் ஐயா.
2: ஏய் டாடி, இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
4: ஆமா, பொம்பளை குழந்தையா பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாட.
2: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே, மதுரை சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள் எல்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன் விஜயசாந்தி ஐபிஎஸ்
4: கிடைச்சிருப்பாங்க?
2: இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே, அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா?
4: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை? எத்தனை மாசம்?
2: ஜஸ்ட் 720 மாசம்.
4: ஏய், அப்படின்னா அது அறுவை கையிட?
2: அதேதான், அது இதுதான்.
3: தம்பி, நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க, எங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல விடுங்க.
2: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
3: அது எப்படி அங்க வரும்?
2: இதோ வந்துருச்சுப்பா.
3: சவுண்டு வரலையா?
2: இப்ப வரும்பா.
4: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
1: போடா, என் பேரை எங்க போனாலும் பாத்துக்கிறேன்.
4: ஓடி கேள்வி.
2: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ், தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு. கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
1: ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொல்ல பாத்தியா?
2: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

0: நிம்மதியில்
1: இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன்.
2: விளையாடுறீங்களா?
1: உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
2: உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது?
1: அந்த விஷயத்த கேக்குறியா? வா சொல்றேன், உட்கார். நல்லா உட்கார். அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நாம் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம், நீங்க செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா.
2: என்ன அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன்.
3: அண்ணே,
2: இவங்க வரல,
3: என்ன மாட்டி விட.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: இத பாடுறா, நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தும் உன்னால ஜனனிய பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா, தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா ஊருக்கு போலாம், வா.
2: சரி போலாம், ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தேடி வரும்.
3: ஹலோ
4: அமுதா, நான் மேகலா பேசுறேன்.
3: ஹாய், எப்படி இருக்க?
4: நான் நல்லா இருக்கேன், கேரளால இருந்து பேசுறேன்.
3: கேரளால இருந்தா?
4: ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே.
3: ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு.
4: என்னடி உளர்ற? அந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் எனக்கும் செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
5: உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி.
3: ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும், நான் பாத்துக்கறேன்.
1: செல்லா, ராஜாதி, அமுதா, எங்க இருக்க நீ? கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
3: அல்வா கிண்டிட்டு இருந்தேன்.
1: ஓ,
3: அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எனங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனியே உங்க கூட இருந்தாருன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க.
1: கூட இருந்தா பரவாயில்லையே, வெரி சிம்பிள் மேன். யூனோ, நேந்திரம் பழம் சாப்பிடுங்கிறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கொண்டாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வர்றாருன்னா பாத்துக்கோ. ஏன், ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவம்.
3: அப்போ வேலை கன்ஃபர்ம்டுன்றீங்க?
1: கன்ஃபர்ம்டு தான். ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்களை மாதிரி அறிவாளியை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு.
3: அப்போ டெல்லி போகணும்.
1: போகணும், ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும்.
3: அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லியிலே போய் செட்டில் ஆயிடலாம்.
1: ஆமாமா, பட்டாணி சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பாங்கராடான் சாரிக்கிட்டே.
3: என்னங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க.
1: எதுக்கு?
3: கண்ணை மூடி ஆ காட்டுங்க.
1: ஓ, அதுவா கூக்க போயா?
3: கொடுக்கறதுக்கு தானே அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகையெல்லாம் ஆ போட்டுச்சு. இப்ப நல்லா ஓ போடுங்க. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். நீங்க திருந்துற மாதிரியே தெரியல.

ஆறு கிளாஸ் புன்னகையில் கொஞ்சம் மாத்திரியே அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே ஆறு கிளாஸ் புன்னகையில் கொஞ்சம் மாத்திரியே இந்திரனின் ஊர்வசியே என் தோட்ட மல்லிகை.

0: மஞ்சு, அத்த உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்!
1: ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம கம கம கம கம கம சமைச்சு மண்டைய மாமனுக்கும் வாழைய மருமனுக்கும் நடு துண்ட உன் தம்பிக்கும் தனியா பொறிச்சு கொடுக்கற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்த, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்.
1: வந்துடுறேன்.
0: எங்கடா போற?
1: மீனை வாங்கின வீட்டை கொடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டுக்கேன், பாத்து கால வரதாயி.
0: டேய், என்ன சித்துப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
2: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
2: நம்பலாம்.
1: சரிட்டா, வச்சு கொடுத்தா.
2: நீயே வாங்கிக்கோ.
1: அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா.
2: ஓ, 5 நிமிஷம்டா? 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பாக்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
2: டேய், ஏண்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா. சரியான அலைஞ்சா.

0: இடம் வந்துருச்சு, இறங்க.
1: டேய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
0: சார், இதான் சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: புடி சார் தான் சொன்னாரு.
1: இது ஏன்டா முதல்ல சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்டுல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கணும். டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்.
1: அதுக்கு அருமையான வீடா இது.
2: இந்த வீடு ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு.
1: ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
2: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்க எல்லாம் போக, நான் வெளியே
2: இருக்கேன். அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுளுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்து ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன். கையில தீச்சட்டியோட டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட
3: நக்குங்க.
1: பால் ரஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்க தான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
3: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடையழகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன்.
0: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
3: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
0: நாங்க சும்மா கேட்கலமா, பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு, எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
3: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
5: என்ன சார் இது, கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க?
1: இது கோமணமா? யார் மேனி?
5: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
5: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங் யூ.
5: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம், அவ்வளவுதான்.
5: எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க?
1: 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
5: அப்போ 60000 ஆச்சு.
2: ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
5: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது என் வீடு, முடிவெடுக்க வேண்டியது நான் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZE டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
5: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம், சந்தோஷம்.
5: ஆனா இந்த ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட்அவுட் வைக்கிறேன்.
5: இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன கொடுப்பீங்க?
1: இப்ப குடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட்அவுட் கொடுத்துருங்க. கொடுத்துருங்க.
5: ஏழு
1: மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது, ஆனா 11 மணிக்கே எல்லாம் அட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப நான் வரட்டுமா?

0: தங்கியா கொடுத்தாங்க, இப்ப என்னமா மறந்து போச்சு, பள்ளிக்கூடத்துல நல்லா சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்கண்ணா, மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும்.
1: நம்மள வாழ்க்கையே
2: மாமா
3: எனக்கு
2: மாமா முறை வேணும்.
0: எப்ப மாப்பிள பாத்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடைச்சுக்கல.
1: கல்யாணத்துக்கே நான் வரலையே, எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன், இப்பதான் வந்தேன், வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்.
0: அப்ப அங்க காலை உடைச்சுக்கிட்டது யாரு?
1: அது இவருடைய டூப்ளிகேட்டர்.
0: இருந்தாலும் இருக்கும்.
1: இப்ப மாப்பிள என்ன செஞ்சுட்டு இருக்காரு?
0: வாண்டா தின்னு இருக்கேன்.
1: அதெல்லாம் மாப்பிள என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன். வேலை
2: மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா.
0: இவன் என் சிநேகிதன், அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கான்.
1: என்னது என்னது மன்னாரன் கம்பெனிலயா?
0: ஏன் எடுக்கப்படாதுங்களா
1: மாப்பிள? உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்.
4: நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க?
1: என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு, மெட்ராஸ்ல இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே?
4: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா?
0: அதை பத்தி நமக்கு என்னடா, நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா.
4: அங்க ராஜமன்னார் சார்.
1: சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்.
4: அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க.
2: மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க.
0: ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்தும்.
4: ஓஹோ, கடைசியில என்னையும் இல்ல சந்தையில நிறுத்தி விட்டா. நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு
1: மாலினி, உன் புருஷங்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது, அதை கவனிமா, நான் வர்றேன்.
2: சரி மாமா சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன்.
0: எதுக்கு எதுக்கு மாலினி?
2: எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.
0: ஐயோ, நான் உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத கூட்டாத.
2: வேலையில இல்லையா? என்ன பார்த்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா?
0: உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேனு சொன்னேன். பாரு மாலினி, சொன்ன நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு அலையிறேன், கிடைக்க மாட்டேங்கிற என்ன செய்வேன்? இந்த பாரு, நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பியை நிறுத்த. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை ஷோத்தையும் நிறுத்தி போடு.
2: ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா
0: வெளியில நிறுத்து. வெளியில நிறுத்து?
2: வெளியில என்ன, வீதியில நிறுத்திடுவேன்.
0: நீ செய்வ, நீ செய்வ.
2: ஆமா, உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு?
0: அவன் எங்க இங்க இருக்கிறான். அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான், நான் போக முடியலையே.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டாக் மியூசிக்.

0: ஒரு நிமிஷம், நான்
1: சொன்னேன் துறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

முடிச்சிடலாமா?

தங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும். இந்த ஊரில் பல பேரை பார்த்து
1: புட்டேன்.
0: சபாஷ். நாவீர சூர
2: அடிக்கதுவா
0: நம்

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
0: யாரடா டா போடுறீங்க
1: யாரடா போடுறீங்க?

0: என்னன்னா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: உங்க முறை பொண்ணு தானே?
2: இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த களி பண்ணுங்க, அவன் நேர எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போகும். போங்க.
3: ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படிக்கல எடுத்து உள்ள வை.
2: ஆத்தி குருகுருன்னு பார்த்தா தப்பாவல போச்சு.
3: ஏய், உன்னதா
2: டேய், பொட்டி படிக்கிறது உள்ள வைக்கலாடா. என்னது?
4: என்ன
2: அங்க என்ன பார்வேன்னு கேட்டேன்.
4: சும்மா
2: சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறப்பொண்ணு.
4: ஓஹோ,
2: என்ன ஓஹோ? ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற லுக்கு, அங்க லிப்பு இங்கேயா? இந்த பாரு, எந்த விதமான அலோன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்சம் மடக்கி காட்டுறது, நெஞ்ச வெறிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதெல்லாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே
4: ஓகே
2: ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேட்கற மாதிரி அடிச்சு சொல்லு.
4: ஓகே.
2: என்ன அதுக்குள்ள காணா?
4: என்ன தேடுற?
2: என்ன
4: தேடுற?
2: என்ன
4: சத்தம்?
2: ஓபன் ஆயிருச்சு.
4: சரி போ.

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: வாவ்
1: 500 500
2: 500 அஞ்சு
1: ஆ அஞ்சு
0: ஆமா எப்படி இவ்ளோ வெயிட்
3: இதெல்லாம் நத்திங்க முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன் இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன் வாட்ட சன்னி டே
0: சூப்பர் நிஜமாவே நீங்க தானா
3: Yeah, it's me. That was 2 years back. Mr. Madras, Mr. Hyderabad, and all the titles. Madras City, Atras City, and all the roading in the body, and all the body. Hey, what is the soup?
2: What is
3: the soup? I'm going to
0: soup. Then, you?
3: அந்த பாடியா அது என் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான் இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி
0: போட்டுருக்கேன் ராத்திரி பூரா உட்கார்ந்து ஓட்டிட்டு இருந்தா ஆளும் முகரையும் பாரு அரையும் குறையுமா அலையுது
3: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலான்னு விருப்பப்படுறீங்களா
0: சாரி எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம் நான் 6 ஃபேஸ் கிட்டயே கத்துக்கறேன்
2: என்னப்பா செகிரிட்டாங்க
3: இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா
4: காயப்பட்டிருந்த பாவடியில் நாடா
2: உருவிட்டு போனது

ஓடவிட்டு துடிக்கும் ஏழை நெல்கை நெல்கை அடக்கி தூங்கவிட்டு

0: சார் ஆட்டோ வாங்க போறீங்க?
1: அதெல்லாம் இல்ல, 1 hour ஆட்டோ வருமா?
0: 24 hours வரும். பாலி கிளினிக் மாதிரி எங்க போனோம்?
1: எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்தா போதும்.
0: இங்கேயே இருக்கணுமா? ஆனா நான் மீட்டர் போடுவேன் சார்.
1: போட்டுக்க. சரி, இந்த சைடு ஸ்கிரீன் எல்லாம் வேலை செய்யுமா?
0: எடுத்து விட்டா ஃபுல்லா முடிக்கும்.
1: ஐயோ, அதான் எனக்கு வேணும்.
0: எது கேக்குறீங்க?
1: என் கூட ஒரு பேசஞ்சர் ஸ்டே பண்ணுவாங்க.
0: பேசஞ்சர் உள்ள ஸ்டே பண்ணுவாங்களா? யார் அந்த பேசஞ்சர்?
1: ஒரு நிமிஷம்,
0: அந்த பொண்ணு நீ என்னடா பண்ண போறீங்க உள்ள?
1: அது ஒண்ணு இல்ல, லாஜிக் கிட்சன் போனா போலீஸ் தொல்ல.
0: அதுக்கு
1: சரி, சொகுசு பங்களா போலான்னா இன்டர்நெட் மூலமா போலீஸ் புடிச்சிடறாங்க.
0: அதுக்கு
1: அதான் சிபிஎன் பெஸ்டா இது உள்ள.
0: நீ லவ் பண்றதுக்கு ஆட்டோ என்ன லாட்ஜாரா? சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, பட் இதோட கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். போன் ஃபேன்லாம் கூட இருக்கும், டபுள் பெட் எஃபெக்ட் கூட இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு ஓகே?
2: ஐயோ சூப்பர், அந்த இடத்தை காட்டு.
0: காட்டுறேன்.
2: ஐ பெட், ஸ்கிரீன், ஆ ஃபேன், ஓஹோ போனு, அடடா மல்லிகை பூவு. ஆ சார், நீங்க சொன்ன எல்லா வசதியும் இருக்கு. இது என்ன வண்டி சார்?
0: எல்லாம் உனக்கு என்னடா கவலை?
1: எல்லாம் சரி, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும்.
0: ஏசி தானே?
1: அதோ பார்.
3: ஐயோ, சொகுசு பங்களாக்கு போலாம் சொன்னே கேட்டியாயா?
2: சீப்பா இருக்கும் நினைச்சேன், இங்க சீப்பா இருக்கும் நினைச்சேன்.
3: இப்ப ஜீப் லைட் வந்து விட்டுட்டியா?

0: ஈஸ்வரி மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கா. ஆண்டவனை நம்பி நம்ம எல்லாரும் கையெழுத்து போடுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த மாஈஸ்வரி நீ கழுத்து போடு. ஆர்மா நீயும் போடியா?
1: நாம எப்ப வேணா போட்டுக்கலாம். வாதண்ணா நீங்க வாங்க.
0: வாங்கண்ணே வந்து கையெழுத்து போடுங்க.
2: இப்படி எதுக்காச்சும் போட்டாதான் உண்டு.
3: பெரிய கையெழுத்து.
4: என்ன கையெழுத்து மலையறது?
5: பாட்டி
6: வயசு இருக்கா?
4: இன்னொரு
1: முண்டகன் இருக்காது.
6: தெரியாம
4: இங்கிலீஷ்
1: நன்றும் பிறர் தரவாராய். இப்போ மனசு
7: வச்சீங்கன்னா
1: பேசுறவங்களோட படிக்காட்டியும் புத்திசாலித்தனமா செயல்படுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ண, டிக்கெட்டை கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன
8: நீ படிக்காத மேதையா?
1: படித்தால் மட்டும் போதுமான இங்க கேளு, இங்க கேளு.
4: என்னச்சி?

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமை சொல்ற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே.
0: கேட்டா மட்டும் குடுத்து போடுவியாக்கு?
1: கேட்டா மட்டும் குடுத்துருவியான்னா கேக்குற.
2: ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வர குடுக்க சொன்னாங்களா?
1: சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பாக்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பாக்க கூடாதா?
1: ஆற பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷ கூடன்னா வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவனே எடுத்து சொல்றது.
0: ஆனா ஒரு வைத்தியர் கிட்ட தான கூட்டிட்டு போறேன்றாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போவீங்களா?
2: டேய் தொட்டை இடிச்சு போடுவா, வாடா அந்த பக்கம்.

0: இல்லையே பெரியவனே, ஓ தும்பி போட்டா பார்த்தானா என்ன சொல்றோ?
1: பார்த்துட்டான்,
0: பிடிச்சிருக்காமா?
2: பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல.
0: கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா, நல்லவ, படிச்சவ, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு.
2: அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம்
3: பண்ணிக்கோங்க. ஏய் என்னடா வாய் நீளுது?
2: பின் என்னமா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா. அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவா இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப் டிசைட் பண்ண முடியும்.
0: நல்லா இருக்குடா. இப்ப பேசி பாக்கணும், அப்புறம் பழகி பாக்கணும், கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பாக்கணும்.
1: அதுல என்ன தப்பு இருக்குதுனே? எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட குறட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருடா, இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா?
4: அப்படியே கணேசா, இதனால எனக்கு தெரியாம போச்சே.
1: சமாளிப்பா, அது ஒண்ணும் இல்லைங்கண்ணே. தும்மா அம்மா, நீ இங்கதான் இருக்கியா? ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா.
4: வீட்டுக்கு
1: தானே வரணும். விசட்ட கசட்ட வச்சிடாத.

கண்ட கனவினிலே ஒரு பகுதி இங்கு படையெடுப்பு.

0: எப்போ ஒரு சோடா கொடுப்பா. என்ன கடையில் யாருங்கண்ணா? கடையை போட்டு எங்க போடாங்க?
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: யாரு?
1: சாரி ஃபார் தி டிசப்பாயின்ட்.
0: யாத்தி
1: சார் சார் சார் சார் பயப்படாதீங்க சார், இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினைச்சு நான் வீட்டில் போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்?
0: ஆமா, அங்கிருந்து எப்படி இங்க வந்த?
1: சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: எங்க கொஞ்சம் திரும்ப
1: சார், சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு, நம்புங்க சார்.
0: சரி, ஆச்சு. அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது, மனுஷன் மூணு செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம் தான்.
1: இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா?
0: என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற?
1: நான் தான் சொன்னேனே நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார்.
0: எப்பா
1: நம்புங்க சார்.
0: டார்ச் புஷ், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா,
1: யுஎஸ்ஏ.
2: ஐயா, நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்கய்யா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா.
0: ஆமா, நீ யாரு?
2: நான் தாயா இந்த கடை ஓனர்.
0: இதையாட்டா முதலே சொல்லல?
2: அது எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஐயா. ஐயா, சீக்கிரம் இந்த அட்ரஸ சொல்லிவிடுங்கய்யா, போய் தொலையட்டும்.
1: சொல்லு,
0: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ.
1: அட்ரஸ சொல்ற?
0: அப்பா, அது அதே இடத்துலதான் இருக்கு ராஜா.
1: அது எனக்கு தெரியாதா?
0: தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டேதான் கேக்குறியா?
1: பொறுப்பிருக்கா, பொறுப்பிருக்கா அவனுக்கு. அமெரிக்கா ஒசாமா பின் லண்டன் ஒன்றரை மாசமா சண்டை போட்டு இருக்காங்க, யாராவது கண்டுறீங்களா? உலக புறம் வந்துடாது, அறிவு கெட்ட நாய.
0: அப்பா ஐயா, அதுக்கு என்ன என்னப்பா பண்ண சொல்ற?
1: அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும், உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு?
0: அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ் எல்லாம் போக முடியாதுப்பா.
1: அப்ப வா, வாடகை செய்யல எடுத்துட்டு போவோம், ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும்.
0: சைக்கிளுக்கு பெட்ரோலா?
1: என்ன சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிற? நீ
0: சிரிக்கிறடா கடவுளே.
1: அந்த அட்ரஸா தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க சொல்ல முடியுமா?
0: ஆஹா, செத்தாலும் நம்மள தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கே. நான் என்ன செய்வேன் தெய்வமே? திரும்பிட்டாடா.

0: இல்லடா ராவுத்தூர் போறா, எங்க போயிட்டு வர?
1: ஒரு ஆடுதான் போட்ட சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விற்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா. அண்ணா ஒரு டீ போடுங்க.
1: கடைக்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுரா.
0: சந்தை பொண்ணு சீக்கிரம் போடுங்கண்ணே.
1: உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா?
0: ஆடு விற்க போறேன்ண்ணே.
1: உனக்கு எதுரா நாய் ஆடு?
0: சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன்.
1: ஆட்ட தூக்கி காட்டு.
0: தூக்க முடியலண்ணே.
1: எத்தனை கிலோ தேரும்?
0: 30 கிலோ தேரும்.
2: 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா
3: அமுக்கிறீங்க மாமா?
1: டேய் 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா?
0: 300 ரூபாய் குறைய மாட்டேன்.
1: டேய் சந்தைக்கு போனா என்ன கம்மியா கேப்பாங்க?
0: 250 ரூபாய்
1: முக்கவாசி ஆடு காவாசி நாயே.
3: ஐயோ முச்சுடு நாயங்க. ஐயோ ஐயோ ஐயோ.

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சா தான் சரிப்பட்டு வரும்.
1: என்ன ரூட்டு
0: அது? அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும். அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணாதான் முடியும். அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணும்.
1: துபாக்கூரா? அது என்ன அது? துபாகர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி துபாகர் தெரியாதா?
0: ஐயோ,
1: துபாகூர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறது, அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் துபாகூர்.
0: இது புழுகிறது.
1: தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். துபாகூர் டக்காட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்னமாப்ல
0: கரெக்ட் மாம் சார்? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு?
1: என்னமா அப்படி நீ பேசுற? அந்தாச்சா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குற? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சா இது? சாரி சார்.
0: அதுக்கு இல்ல மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணா? அந்த காலேஜுக்கு ஏத்த அப்படிங்கிற பொட்டி கடையில போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது,
1: ஓ அரசக்க அரசக்க அரசக்க, see my mapley talent,
0: super. யாமா, உங்க பொண்ணு காலங்கத்தால எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுமா?
1: காலையில 5:30 க்கு எழுந்திருச்சு திப்பு திப்புன்னு ஓடுவாள ஜாக்கிங்.
0: யா, நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சே, நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
2: டாடி, பாத்து வாங்க டாடி. எப்பவுமே வராதாளே, இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க?
3: அம்மா, டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதுதான் பார்த்தேன். என்ன காணுமே?
1: எனக்கு
3: பொண்டாடி வாங்கினாலுங்க. என்னையா நீ தான் தாடி வச்சிருக்கா? நான் தாடி வச்சிருக்குது. எல்லாம் யூனிஃபார்ம் அடையறீங்களா?
0: நல்ல மாப்பிளைய பாருங்க, ஸ்வீட் கேர்ள், ஹைட்டா இருக்காங்க, நல்ல ஹைட்டான மாப்பிளைய பாருங்க. 2.5 crores.
4: பெரிய மல்டி மில்லியனர் உலகம் முழுக்க சொத்து இருக்கு. நேட்டிவிட்டிக்காக நம்ம ஊர்ல வந்து தங்கியிருக்காரு. பேசிட்டு இருக்கிற கோடிகளா இந்தியா ரூபாய் இல்லையா? அமெரிக்கன் டாலரு 40,000 பெருக்கும்.
1: சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சிட்டு வந்தீங்க?

0: வாங்க முதலாளி, வாங்க.
1: ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்குள்ள சுத்தி பார்க்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா?
0: மேஸ்திரி,
1: இந்த வர்றங்க.
2: இந்த வீடு எனக்கு தான்.
3: அப்படியா?
2: இனிமேதான் என்ன கல்யாணம்.
3: ரொம்ப சந்தோஷம்.
2: நீங்க யாரு?
3: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கனே தெரியல.
2: உள்ள போயிருக்காரு. அவரு யாரு?
3: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
2: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு.
3: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குமா?
1: இனிமே நீ ஹைட் பத்தி பேச கூடாது.
0: சரி, பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரி ஆட்டு இருக்க. இனிமே ஹைட் பத்தி பேச வீட்டுக்காரங்க கூட பார்க்க மாட்டேன்.
0: யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோவிச்சிக்காத. வேலையை பாரு, வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும்.
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
3: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போடா.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு கங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

0: கூடாது. ஏன்னா இந்த படத்தை நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: வந்தாங்க.
2: என்னது
1: இது? தட்டு, இது பணியாரம்.
0: அடடா, புட்டு புட்டு வைக்கிறேன்.
1: புட்டி இல்ல சார், பணியாரம்.
0: விடவே மாட்டியா?
2: தேங்க் யூ.
1: நானே சுட்டது.
0: எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கீரியான்னு வந்து புடிங்க கிச்சனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டைலாக்டா என்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார், நீங்க கொஞ்சம்
0: வேணாமா
2: சார்?
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால படம் நிக்க வேண்டாம். எடுத்துக்கிறமா எடுத்துக்கிறமா
1: சார்.
0: போட்டுறவா?
1: ரொம்ப சார்.
0: எனக்கே அறிமுகப்படுத்துறேன். நீயே
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி எடுக்கு நான்
1: சொன்னேன் சார். இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரொம்ப பணியாரம் சாப்பிட்ற அழகு இருக்கு, அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா. இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லிரு.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: ஒன்னு கிலோ ஒண்ணு
1: அதான சார் கவிதை?
0: ஓ, போடு போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
0: அடடே,
1: ஆச்சரியக்குறி.
0: அடடே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ, அங்க வைக்காதீங்க.
2: ஏ,
1: கீழே மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையிலயும் மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்குடா. ஆமா, இந்த தட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்குற அதே மரியாதை தானே இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்டக்கானோ
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா.

0: எனக்கு தானோ இந்த வீட்டுக்கு நம்ம மருமன ஆக போறோம், வலது காலை எடுத்து வச்சே போலாமே.
1: இங்க சௌமியா காணோம், இந்த கொட்டாங்குச்சி வாங்கி எப்படி இங்க வந்தான்?
0: நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா.
1: நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப.
2: உள்ள வடப்ப.
0: நமஸ்கார் மாஸ்டர்.
2: அம்மா இத வாங்கிக்கோ.
3: ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்கல்ல சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் நோயாளியை பாக்குறதுக்கு வர மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கக்காய் தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் இருக்கு.
0: அடுத்த தடவை வாங்கி வரேன்.
2: இது சம்பிரதாயம், தெரியாம கேட்டுட்டேன். நேற்று விட்டு போன அந்த குரு வணக்கத்தையும் தொடங்கலாமா?
1: ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒண்ணு சேர்ந்துங்க, நல்ல காம்பினேஷன்.
2: இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். டேய்
0: டேய்
1: சோ முடியல.
2: டேய் டேய்
0: டேய் டேய்
2: டிட்டி டேய்
0: டிட்டி டேய்.
2: ஐயோ
1: இன்னும் இவன் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாவது. ஓ இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது.
2: நீ குரு வணக்கம் பண்ணிட்டேரு, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காபி
0: சாப்பிட்டு
2: வரேன். என்ன உப்பு கிரிக்குது
1: தெரியல குருநாதா.
0: வணக்கம்
4: யார் இந்த பஃபூன்? கர்நாடக சங்கீதமே வரும், நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா.
1: குருநாதா என் சாரீரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி விடுங்க போதும்.
4: இப்ப வந்தடி வழிக்கு செல்ல குட்டி.
1: இருக்கு அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போற.

0: அழகி இந்த அருகே போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறையா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: திருமண உடனே உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரைக்குடி பக்கத்துல காணாடு காத்தா.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பரை சொல்லு.
0: அதான் நான் சொன்ன 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா,
0: பேசிக்கிறேன். தீட்டக்காவா? நான் தாக்க மாடசாமி பேசுறேன். நேற்று இந்த பையன் கூட்டிட்டு மெட்ராஸ் வந்துடல, வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிச்சு அக்கா. அதான் பண்ண 5 மணிக்கெல்லாம் உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்த ஆளுல கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவு?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு.
2: கூப்பிடுங்க கூப்பிடுங்க.
0: இது எங்க அக்கா மாதிரிதான். ஓடி யாருதா அக்கா? அமிர்தா அக்காவா? என்ன பத்தா ஆத்தா, உன்னை விட்டுபிட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளே இருந்தேம்மா. என்ன பத்தா அம்மா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும், உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருப்பியா இருக்கா இல்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான், அதை கரெக்டா வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்கு மத்த கொஞ்சம் அடிச்சு காசை புடிஞ்சிரு. என்ன? அப்புறம் ஏத்து விட்டு இருளாக்கி 2 செம்பு கோமியை கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன்க்கா, நாட்டு முட்டை. அதை பிரியம் இருந்தா காசாக்கி இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பொழுதுன்னு சொல்லிச்சேன், இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காரா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ பக்கத்துல இருக்கா பிள்ளைங்க, என் தங்கச்சி 10 நாளா இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குது சொல்லி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பிள்ளை எப்ப பிறகு டாக்டர் தெரியாதுங்கிறானா? சரி வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா. அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா மிச்சம்னா காப்பி தண்ணியை குடிச்சுக்கங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு?
2: நீ எவ்வளவு பேசிருக்காங்கிறத மிஷின் இப்ப சொல்லு.
0: எங்க மிஷின் பச்சை கட்டுதா மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுதா?
2: ஆமா. 650 ரூபா.
0: 650? என்னத்துக்கு? ஏய், 650 ரூபாய் புள்ள, இந்த போன் பேசுனதுக்கு 650 ரூபாயா? மாப்பிள, எனக்கு அப்பயே தெரியுப்டா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பரியா?
0: கோன் நம்பர், ரோடு நம்பர், உன் வீட்டு நம்பர் எல்லாம் கேட்டுறா உங்கள்கிட்ட.
2: அது போடாம எப்படியா பேச?
0: நான் பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன், 200 ரூபா
2: பேசிருக்கேன்டா.
3: நீங்க
0: சொல்லுங்க. கோர் நம்பர் நான் கேட்டேனா?
3: கொஞ்சம் உங்களுக்கு எந்த ஊரு?
0: காரைக்குடி பக்கத்துல காணாடு காத்தா. என்ன விஷயம்?
3: கோட் நம்பர்னா என்னன்னு
0: தெரியுமா உங்களுக்கு? என்ன நீ விவரம் கடத்தலமா பேசிக்கிட்டு இருக்க? கோட் நம்பர் நான் எதுக்கே தெரிஞ்சுக்கிறேன்?
3: இல்லப்பா,
0: எஸ்டா நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன்.

0: இப்ப எப்படி இருக்கு மாம்சே?
1: குளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள்ள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏன் மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள்ள? மாப்பிள, நல்லா காது கேட்கறேன்னே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாதை பணமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா?
0: மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன்.
1: அட, இப்ப கேக்குதியா?
0: மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்டை கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசிச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன்.
1: விளையாண்டியா? ஏயா, நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா?
2: யோ, விசி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு விளையாடுறீங்களே.
1: ஏன், உன் காதை எவனாவது கிழிச்சிட்டானா?
2: அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
0: யாருக்கு?
2: உனக்கு தான். உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
1: அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம்.
0: எப்படி
1: மாப்பிள, நீ கட்டின தாலிய புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையன் அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலிய நம்ம புடுங்குவோம்.
0: மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலிய நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்?
1: அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்.
2: ஐயோ, ஏண்டா, பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா?
1: அடச்ச, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்பிள.
2: மாப்பிள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே.
0: அதெல்லாம் பண்ண மாட்டேன்.
1: ஒரு 100 வாங்கி கொடுப்போம்.
0: மாம்சே, சும்மா இரு மாம்சே. பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம்.

0: ரைட்
1: ஆரம்பிச்சான்டா.
0: I am flying in the right. I am strong. Hey, I pay money. Complain warden.
1: என்ன வேணும்?
0: Boot chutney.
1: Chutney.
0: Hey!
2: Thank you.
0: Chutney எங்க மேன் வைக்கிற?
1: எங்க வைக்கணும்?
0: இட்லிக்கு பக்கத்துல வந்து வைக்கணும். ஃபூல்.
1: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
0: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
1: ஓ, I am sorry.
0: Hey! You. I fool of the idiot of the fool of the ass. Stop.
1: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார். என்னுடைய VIP கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காரு. எது உளறதா இருந்தாலும் வெளியே போய் வச்சுக்கோ. இங்க கத்த கூடாது. Get out.
0: What?
1: Out. Mitsubishi.
3: Hitachi, Hitachi.
1: வந்தாச்சு.
3: Oh my god.
1: It's a small magic. Have it.
3: Thank you.
1: It's all right. இவ்வளவு நேரம் தார்ட்டின் மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்ட்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ.
3: என்னுடைய
0: பிரதர்

0: வார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட் ஐ டோன்ட் வரியா? வை ஆர் யூ கிரைங்? லிவ் இட், பி ஹாப்பி. கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன்.
1: என்னடா?
0: ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னோட பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு, பெட்ரோல் வேன். டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 க்ரோஸ் லாஸ்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சாய். ஹே மணி கம்ஸ் டுடே கோட்ஸ் மாரையா. ஆ ஜெல்லி பீப்பிள்ஸ், இவ்வளவு பெரிய கோடிசர வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
2: சிந்தாம ஒத்து பாய். எங்க பாருங்க பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஐயோ, அட பாவிரா, ஐயோ.
0: அரே இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணை வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டு அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தா தான் எங்க வீட்டுல அறுப்பறியும். எங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராவு? இந்த 50 காசுக்குறா எக்கடா போ, எக்கடா போ, எக்கடா. ஒய்யா
1: உண்மை நினைச்ச சிரிச்ச.
0: ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ்யா.
3: பையனுக்கு
4: God, what a great family.
3: Yeah.
4: Keep this flower.
3: Thank you.
4: We'll meet sometime.
3: Okay.
4: Bye.
0: Sing in the rain. I am swine in the rain.
3: Papa.
0: Song in the rain. I am frown in the rain. Sing.

0: வண்டி 20 மேல போகாதுண்ணா.
1: இந்த வண்டி 20 ஜாஸ்தியா? பஞ்சாப்ல அறிவா
2: எனக்கு
1: மாத்தி கொடுத்துதான் எங்கேயும் போகணும். போலா ராய், தள்ளி போய் சாப்பா வந்துருச்சு. வண்டி நிப்பாட்டு.
3: வண்டி நிக்காது.
1: என்ன தமிழ் பேசுற?
3: இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும்.
1: எல்லா பாஷையும் தெரியுமா? அட பாவி பயல, என்ன ஏமாத்திட்டா? சரி பேசிட்டு போ. சிஎம் வர நேரம்டா. சிக்னல்ல யாருமே வண்டி கொஞ்சம் நிறுத்துறா.
3: முடியாது.
1: முடியாதா? ஒரு போலீஸ்காரர் கடத்தி போய்கிட்டு இருக்க, இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
3: இனிமே யார் கையில லஞ்சமா துட்டு கேப்பியா?
1: உன்னை விட மாட்டேன். அதிகாரி கூட பார்க்காம ஒரு நாள் கூட வச்சு
3: அடிக்கிறாரு.
2: நீ லாரியில ஏற மாட்டேன். லாரி தான் உன் மேலே ஏறும்.
1: 200 ரூபா கேட்டதுக்கு ஒரு நாள் பூரா மட வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரன் சப்பாத்திய பிழையற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து! நம்ம ஊருக்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்கன்றத்தவரும் ஒரு நாள் ஊரா வச்சு அடிச்சிருக்கேன். ஒரு

0: ரத்தம் இல்லையே, அது எப்படி? அது சரி,
1: ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம், உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம்.
0: அம்மா, இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தையே காணா, எங்கு பார்த்தாலும் புகையுமா?
1: பயமுறுத்துறாங்களா? காலையில அடி ராத்திரி சுடுகாடு. அப்பா, நான் என்ன பண்ணுவேன்?

0: அப்புறம் பெருமாள் நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுனால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம் வரும், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில முடிச்சு.
1: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிடைஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேதாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவ்வளவு கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே?
1: கரையும் பேசலாமா?
0: ரொம்ப கேவலமா இருக்கா?
2: என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா
0: யாருக்கிட்ட? என்ன பண்ற படி?
2: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? ஏன் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன். அதை கேக்க
2: நீயாயா? நீ படுற படிடா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்கப்படுறாங்க ஐயா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்கப்படுறா.
0: இது உங்கள் சொத்து.
2: சொல்லு, யார் சொத்து?
0: இது உங்கள் சொத்து.
2: என் சொத்தை நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போடா.
0: அது சரிங்க, உங்க சொத்து. நான் படிச்சா ஏன் சொத்து?
2: என்ன பெண்ணாத்தி நிக்கிறேன்
0: பேசுறேன்?

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு, கோச்சிட்டு கேம்பன் குண்டிக்கு போயிட்டான்.
1: என்ன சிரிச்சுட்டே சொல்ற?
0: வெளியதான் சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும், போடான்னு நான்
1: விட்டுட்டேன்.
2: நீங்களாம் தட்டிட்டு
1: இருந்தேன். முன்னாடி வரும்போது பின்னாடி தானே
0: உட்கார? இப்ப வண்டி இப்படி திரும்பி போதில்ல, முன்னாடி உட்கார்தா கரெக்ட்.
1: போச்சு. ஒண்ணும் குறைக்காதீங்க, தாங்க.
0: இத கலந்து தரேன்,
1: குடுக்க குடுக்க.
2: தரோம் தரோம்,
0: இந்தாங்க மாமா.
1: தாங்க, கிழவ முழு குடிச்சு குடிச்சு. பா, திவ்யமா ஒரு மாதிரியா நல்லா இருக்கு. இன்னொன்னு தாங்க,
0: குடிச்சுட்டா?
1: சே,
0: இன்னொன்னு தரேன்.
3: பாவனடே, ஆபத்துரா?
0: ஆபத்துக்கு பாவம் இல்ல.
1: வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே.
3: இத தள்ளறதுக்கு இடமே முதல்ல அதை சொல்லுங்கடா.
1: வந்தவரெல்லாம்
3: தண்ணியில தள்ளி விட்டுலாமா?
0: இது தாண்டிடுச்சு, அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம்.
1: அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ, டிஸ்போஸ் பண்ணலாம். ஆமா, இல்லையோ பண்ண. ஐஸ் காபி வேற, ஏசி வண்டி அடி வைத்த முட்டுறது நிறுத்தல, வண்டி வீணா போடும்.
0: நீதானே
3: கைய கட்டுற
0: அந்த சங்கச்சூழல வச்சு எரிச்சல்லாம் சொல்ல வந்த என்னடா? ஐயோ, தண்ணி கூட
1: என்ன ஆச்சா?
3: இங்க முன்னாடி இருந்து அதி இருந்தது,
2: மழை வந்தா தான் நதி வரும்.
3: அதுக்கு இன்னும் ரெண்டு மாசம் தானே.
2: என்னடா கோங்குரா மாதிரி பேசுற?
1: என்ன
0: எடுக்கிற? குழம்பு போயிருக்க. சரி, ஓகே,
2: பாக்குறாரு பாக்குறாரு.
0: இப்ப யாரோ குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க.
2: என்ன மூட்டையில கட்டிட்டு தற்கொலையா?
0: சரி, கொலை ஆனா நம்ம பண்ணலாம்.
3: எனக்கு என்ன ஆகல?
0: என்ன
3: இப்பதான் வருது?
0: ஆடவும் ஆட.
1: ஐயோ ஐயா, வாங்க.
3: உள்ள
1: அற்புதப்படாத.
3: வந்து வந்து வந்து

0: இது என்ன கொரட்டையா? இது பைக்க உண்டு ஏரோப்ளேன் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் தங்கலட்சுமி, அம்மா தங்க என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, அதாவது புருஷங்கார வெளியே போயிட்டு வந்த உடனே புடிச கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது?
1: ஆமா, நீங்க சொன்னால நான் சரியா செஞ்சிருந்தீங்க.
0: சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
1: ஹார்டா? எங்க இருக்குது?
0: அங்க பேசிக்கிட்டு இருக்கு.
1: இங்க
0: ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது, அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது.
1: கொடூரமா?
0: ஆமா,
1: ஒண்ணும் புரியல.
0: முரட்டு தனமா இருக்குங்கற
1: அது போக போக சரியா போகுங்க.
0: சரியா போகுமா? போனா சரி.
1: ஏங்க என்ன என்ன செய்யணுங்க?
0: சொல்றேன் என்ன செய்யணும்னு கேட்டீங்க.
1: ஆமாங்க.
0: பிந்து உங்கி முன்னழுவாள் பத்தினி.
1: அப்படின்னா என்னங்க?
0: என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூங்கி முன்னால எழுந்திருக்கணும்.
1: ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்?
0: நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திரிக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா?
1: ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல?
0: கஷ்டமா?
1: நீங்க பேயலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கிறத எனக்கு தெரியாது.
0: என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு தமிழர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு அம்மா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது.
1: இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாச்சி இருக்கிறாங்க. என்ன பண்ண?
1: அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம்.
0: செய்துக்குவோமே.
1: முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க.
0: சரி,
1: என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பிய காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி
0: இது? அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், இங்க வாசம். இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறான், ஆள வந்தான், நான் ஒரு அடங்காப்பிடாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க. அடடாடா, இவங்கண்டவா தம்பதிகள், என்ன அடக்க கொடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம்
2: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: பொண்ணு வர
1: சொல்லாம்
2: பெத்தவங்க உட்காருங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்
1: மச்சான். பொண்ணு நீங்க பாத்தீங்களா?
0: நீ பாத்தியாடா?
1: இல்லையே மச்சான், இல்லையே.
0: மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
2: அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு.
1: மாயண்ணிருக்காக,
2: மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக.
1: இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ண வர சொல்லியா?
2: மாமா மின்னல்.
3: காபி?
0: எனக்கு காபி குடிக்கிற பழக்கலமா? எடுத்துக்கடா. அமைதி அமைதி,
3: எடுத்துக்கோங்க.
1: தேங்க்ஸ்.
3: வெல்கம். சுற்ற போகுது.

0: அவன்தான் மாப்பிள்ள. அவனை ஒருத்தர் பாத்துக்க.
1: போங்க, நான் இவ்வளவு நேரமா அப்பனை மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன்.
2: சார்ஜ் விட்டா வாஜா.

0: சுந்தரம், மனவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல ஆளா பாத்து போடு.
1: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா நீ?
0: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
1: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியானா சேர் டேபிளுக்கெல்லாம் தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்டேன் நீ.
0: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
2: எதுக்குமா அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இதுக்கு தனியாளு, அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
0: என்னடா சொல்ற?
2: பின்ன என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறுறது, வாழ மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புளுக்கிற வரைக்கும் அவன் ஆள் கூட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயட்ட அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சு விட்டு போட்டோவுக்கு போஸ் குடுக்கறதாமா நம்ம வேலை. உலக நுனி வரலுக்கு வந்துருச்சு.
0: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மை சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மோ, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க.
0: பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட?
3: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவரு சொல்றபடி கான்ட்ராக்டரை ஃபிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
2: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்
3: அப்படி கேளுங்க. ஆண்டி இந்தாங்க, இதை முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி.
0: சொல்ல.
3: கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்கள வாசல் நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
0: பத்மா.
3: பத்மா, நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமான உங்க லைன்ல அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
0: என்னடா
3: வாய புலந்துட்டு இருக்க, வந்துக்குள்ள போய் காஃபி எடுத்துட்டு வா போடா.
2: எது டாவா
3: அப்படின்னு நான் சொல்லீங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க.
2: இதுக்குதான் மேரேஜ் ஏஜென்ட் வைக்கணுங்கிறது. இந்த வேலையெல்லாம் அவன் பாப்பான்ல, இப்ப என்ன பாதிக்குது?
3: என்ன பொம்மை இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வான்னு ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம் எப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் இந்த கான்ட்ராக்டர் பசங்கிட்ட கிடைக்குமா? அறிவுன்றது வேணா
2: யாருக்கு?
3: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
1: பொள்ளாச்சி, எந்த காலத்துல நீ இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்னடா நேரா போய் பத்திரிக்கை வையி, வெத்தலை பாக்க வையி, வெங்காயம் வையின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு பேசாம போப்பா.

0: தலை சிறந்த எழுத்தாளர் பைரவன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்கு மொழியிலே திட்டுற? என் மேல கோபமா?
0: ஆமா கோபம் தான்.
1: என்ன என்ன தப்பு செய்தேன்?
0: நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது.
1: ஓஹோ, அங்க வந்துட்டியா, அங்க வந்துட்டியா? ஓ, புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு.
0: எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாது எழுத்தாளரே.
1: மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாக்கரக சமயத்துல கால வாரி விட்டுடுது. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன், ஏன் போராத காலம்? என்ன மன்னிச்சுக்க.
0: இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறது அப்புறம் மன்னிப்புங்கிறது.
1: ஏமா, எல்லா ஆணையும் சொல்ற, என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேக்குறான்.
0: எதுக்காக விஷயத்த மறிக்கணும், மன்னிப்பு கேட்கணும்? அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன?
1: நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற, எங்க வர்ற?
0: ஒண்ணும் தெரியாத பப்பா, நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: பேப்பர்லயா?
0: ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க, இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அம்மா, இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க?
1: நீ இத சொன்னியா? நான் எதையே நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அப்பாடா, இந்த பார் மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே. என்னமா வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. அட சரிதான் போங்கயா, வர்றேன் போ அப்படின்னு மனம் இல்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானே சும்மா இருந்துட்டேன்.
0: எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க.
1: என்னது கூட வர்றியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழா சொல்லணுமா? ஊர்ல உள்ள ஆளுங்க அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றத கேளு. அடுத்த மாசம் எனக்கு பொன்னாட போட்ட போறாங்களாம். வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொன்னாட போட்ட சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா?
0: அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன்.
1: அடாடாடாடா, நான் சொல்றத கேளு. அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை நசுங்கி பிறக்கும். அம்மா இல்ல.

0: என்ன
1: அடிச்சிருக்கியா?
0: எப்பமா?
1: நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாம தூரம்.
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்க கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.
1: அது புடுங்க, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமாறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அதனாலதானடா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க?
1: எங்க ஐயா, நான் அப்படியேதான் இருக்கேன்.
0: சரி,
1: ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக, அவங்க அத்தனை பேரும் திடீர்னு பெரிய ரவுடி ஆயிட்டானுங்க.
0: நான்சென்ஸ். எப்படி ரவுடி ஆனானுங்க? எப்படி ஆனானுங்க? 50 பேர் என்ன தூக்கி போட்டு அடி அடினு அடிச்சதுக்கு அப்புறம் தான்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பண்டா எல்லாம் நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதைய சொல்ற கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் டிராக் ரவின்னு ஃபேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வா ரவி, எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்ததா ஏடிஎம் மூஞ்சில பொழிச்சு துப்பிட்டான்னு பேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்தி குத்து கண்ணே அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்டையும் மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிச்சா எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவில கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
1: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன் கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனான்னு பொசுக்குன்னு காலைல வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் அப்ப இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பேத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
1: ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிங்க ஜீன்ஸ் சொல்ல வராங்க. கேட்டா பேஷன் ரானுங்க, புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சு போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்னன்னு?
1: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரன் ஆகணும்.
0: ஆகணும்டா, ஆகணும்.
1: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவல்ல.
0: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் உண்ட அடி வாங்கினா ஏட்டையாவை காண்டி என்ன செய்வே? நீ
1: உத்திக்கு இருக்கிற வீட சொந்த வீட ஆக்கிற
0: நல்ல வேண்டாடி. அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா, நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்முன்னு கும்மு நிரிச்சாருவில்ல.
1: அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்க வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சானே வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும்ல.
2: என்னடே எவ்வளவு தெரியும் உனக்கு? இவர் என்ன எச்சிக்கிற ஏகாம்பரம் நினைச்சியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளவு தெரியும் உனக்கு? என்ன அம்மா? அம்மா
0: சும்மா ஏ
2: என்ன
3: அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி முறை கால கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
2: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா? அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன்.
3: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறேன்.

உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: தியேட்டர்ல கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட்டம் குறைச்சாலும் இடிச்சுட்டு ஷாப்பிங் ஆம்பிள்ஸ்
1: கட்டிடுறாங்க. நோ பார்க்கிங் ஏரியா, வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியார, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்த உடனே எடுத்துறேன்
1: வண்டியை. பெர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
1: போனது யாரு?
0: பஜாஜ்.
1: எல்லாம் முதல்ல சொல்லக்கூடாதயா?
0: அதானே நீ கேக்குற.
1: சரி ஐயா, வந்த தீபாவளிக்கு பாத்து போட்டு.
0: யாரு? பஜாஜ் ஐயாவியா?
1: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி தந்துறேன்.
1: மறக்காம சொல்றியா?
0: சரி. அடடா, பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர்னு நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ,
2: ஏன்
0: தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்?
2: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
2: டாடா பேமணி கஸ்மாலம் டீ கேக்குற மூஞ்சே பாரு, உட்டனா அவள் தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா பைக் டைசா.
1: டேய் மச்சான், நீ எங்கடா? எங்க படம் பாக்குவா?
0: என்ன திருட்டு விசிடி அங்க ஓட்டுறாங்க?
1: ஏய்
0: தொழில்ரா, சவாரி ஏத்திட்டு வந்தடா, பேஜாரா போச்சுடா. நீ ஒண்ணு பண்றியா, பார்ட்டி வந்து 45 ரூபா குடிச்சுனா அதை வாங்கி வச்சுக்கோ, எனக்கு டேங்க் ஃபுல் ஆயி போச்சு, ஃபாரின் போயிட்டு வந்துடுறேன்.
1: ஃபாரினா?
0: யூரின்ரா. இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதேடா.

0: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்புடுதியா? ஐயோ நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்படி கேக்குறது?
1: தம்பி
0: யாரு?
1: தம்பி
0: ஐயா
1: நெருப்பட்டி கேட்டீங்களா?
0: ஆமாங்க ஆமா. அடாடா இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது மத்த வச்சிடறையா? என்ன மனுஷன் ஐயோ தீப்பட்டி வந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன்.
2: ஏப்பா இப்படி கலதரிக்க முடியாது? என்ன
0: ஐயா காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்து.
2: பயப்படாத, நான் இருக்க சொல்லி என்ன?
0: ஐயா பேய கண்டால பாத்துட்டியா?
2: பேயா? பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறோம் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்க ராஜா, நீ பயப்படாத.
0: ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது, அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை குண்டிய வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா உங்க கால வந்து கெஞ்சு கேக்குறியா, இங்க என்ன குண்டிய காப்பாத்தாத விட்டுருக்கியா? ஐயா ஐயா ஐயா ஐயா.

0: பாடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது, மாப்பிள்ள மாதிரி வந்திருக்க?
1: மாப்பிள்ளையா? ஏ மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு, அடிக்கடி டென்ஷன் வந்தா அதுலதான் குதிக்கணும்.
0: என்ன நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க?
1: முதலாளியாதா?
0: எப்படி
1: புய்பம்? இது யாரு?
0: வீட்டுக்காரர் பொண்ணு.
1: நான் என்ன வேணும்?
0: நீ வேலைக்கார பைய.
1: இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்?
0: இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும்.
1: அப்ப முதலாளி தானே?
0: அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா?
1: ஆமா.
0: அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே?
1: அவர் வெளியூர் போயிட்டாரு.

0: வீட்டுல வச்சிட்டு
1: வந்துட்டேன். உயிரே போனாலும் சரி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டிருக்கு, ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு, அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கடா, வர்றேன்.

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கு கூட்டி வந்தீங்க?
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு பத்து பிசாவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பா நினைக்க
2: அடறவன, நல்லா அடறான் முதல்ல அவன. ஆளே அவனையும் பாரு, மந்திரலடா பேச்சு வண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சி கல்ல போறா, கீழே வரடா, நீ கீழே வரடா. எடுத்துட்டியா? மேல முறுக்கு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா? அப்படியே டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. இப்ப ரன் பண்ணு. ஓகே, ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே.
0: ஒரு வண்டிய ஒரே நேரத்துல அம்பிட்டு போயிலுமா ஓட்டுறாங்க?
1: என்னத்த அங்க நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறான் இவன். பிரில்லியன்ட் சார், நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க.
0: அப்படி நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டா?
1: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
2: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
2: மியூசிக்னா? என்ன
0: இருக்கும்
2: நண்பர்கிட்ட இருக்கும். ஏன், உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
2: புரியலையா
0: தம்பி? என்ன சார் கொட்டுறீங்க?
2: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
2: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம்.
1: சார் பாத்தீங்களா, இசைய பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து புது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
3: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
1: கண்டினியூ பண்ணுங்க.
0: இந்த
2: சரி, இது என்ன?
0: மூணு.
2: இது விரல்டா? மூணு எப்படி இருக்கும்?
0: மூணு என்னடா குழப்பா?
1: என்ன சார், இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க.
0: தெரிஞ்சு போச்சு சார், ராத்திரி நேரத்துல வானத்துல வட்டமா வல்லியா இருக்கு. ஆத்திச்சுப்பா,
2: அது இட்லி. இட்லி மூணு எப்படி இருக்கும்? மூணு எப்படி இருக்கும் தெரியுமா?
0: எப்படி
4: இப்படி இருக்கேன்?
0: மூணு
4: தட்டது யாரு?
1: பொய்யா, அமிர்தலிங்கடா.
2: எந்த அமிர்தலிங்க?
4: மூணு தொட்டது இந்த அமிர்தலிங்க. ஆமா, நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா?
0: எந்த தெரிஞ்ச
4: செடிக்கு தண்ணி ஊத்தலனா இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா, கலையில ஒட்டடை புடுங்கிய.
0: ஒட்டையா
4: புடுங்கலையா?
0: என்னடா அதான், அது மீசங்க.
4: கம்பளி பூச்சிடா?
0: கம்பளி?
4: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: என் கம்பளி பூச்சியா?
4: உன் கம்பளி பூச்சி எங்கடா?
0: அது ஓடி இருந்துக்க.
4: கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, பேண்டா எந்திரச்சா? ஏண்டா எந்திரச்சா? உட்காரா, உட்காரா.
2: 35,000 அடிக்கு மேல ஃளைட்ல பறந்துட்டு எந்திரிக்கலாமா?
0: ஃளைட்டா?
2: ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா?
0: என்னங்க
2: பெல்ட்ட மாட்டறா?
0: பெல்ட்? ஆ பெல்ட். அம்மா,
2: இந்த பெல்ட்டடா சொன்னேன், இந்த பெல்ட்ட மாட்டறா.
0: மாட்டறங்க.
2: மாட்டறா?
0: மாட்டு தம்பி,
2: மாட்டு. பெல்ட்ட மாட்டிட்டியா?
0: மாட்டியாச்சுங்க.
2: சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தா காப்பாத்தணும்.
0: ஆஹா, ஒரு குரு பார்த்தாயா அலைறாங்க, அது ஏகிட்டே வர்றாங்களே.
4: ஏர்போர்ட்ல ஏடா பண்ணிட்டு இருக்கேன்.

0: சின்ன புண்ணா சின்ன புண்ணா சின்ன புண்ணா பத்து புண்ணா அப்படி இல்லை என்னை மறந்து வாங்கி கேட்டுனா சின்ன புண்ணா
1: தந்தம்.

கைய வச்சா புள்ளே தொழில் நீ மேல சோகம் நான் நாடு இறைனா.

0: நீ அடிக்கடி வா. கைய வச்சா உள்ளே துள்ளி நீ நினைக்கிற சோகம். நான் நாடிறேனா
1: யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவங்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாரு. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன்.
2: எக்ஸ்கியூஸ் மீ, யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கீங்களே, வாங்க குடையில போயிடலாம்.
1: மலையில என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்து இருக்கேன், போயேண்டா.
2: அட அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லி இருக்காங்க.
1: விட்டுறமா டிவி சொல்லிட்டாங்க, போயேண்டா.
2: நீ வராம நான் போக மாட்டேன்.
1: ஏண்டா இப்படி அடம்பிடிக்கிற?
2: மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார். இப்ப ஏதாவது ஆச்சா?
1: இதுவரைக்கும் எதுவும் ஆகல.
2: இனிமேல ஒண்ணு ஆகாது, அப்படியே சாஞ்சிக்கங்க.
1: புஷ் பேக் வச்சிருக்க மாதிரி சொல்றியடா.
2: மழை வருது மழை வருது, குடை கொண்டு வா. ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க?
1: டேய் குடையப்பா, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு இருந்தாதான் பிரியமா பேசலாம். ஆனா நீ யாரு எவனே தெரியல, இவ்வளவு பாசமா குடையில கூட்டு வர்றீல, அதான் ஃபீல் பண்ணிட்டு.
2: அதெல்லாம் இருக்கட்டும், தண்ணியில பாத்து கால வைங்க. சில நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழே கிடக்கும், அதுல நீங்க கால வச்சீங்க தீஞ்சு போயிருவீங்க.
1: நான் பாட்டுக்கு ஓஞ்சு போய் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன், என்ன குடையில வானு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப